0: மண்டல
1: கோட் சசியர் சூன் நகத்தர
0: கை கோட் தேவ் தானவேந்தர் சிறு சதர
1: சவு சுமகிரி அப்பனே சூத் தார
0: நானக தேஸ் தேஸ் பாவே தேஸ் தேஸ் நேசார
1: கை கோட் ராஜ தாம் சாதக
0: கை கோட் வேத் பிராண் சிம்ரத் யார் சாசத
1: கை கோட் கியே ரத்ன சுமந்த
0: கை கோட் நானா பிரகார் ஜந்த
1: கை கோட் கியே சிர்ஜீவ
0: கை கோட் கிரி மேர் ஸ்வரந்தீவ
1: கை கோட் ஜக்கின